சுரசத்வீரத்தை பரத்திருக்கிறதுஷுபேதக்ஷணான் நிகம கல்பத்தரையோர் கலிதம் பலம் சுகமகாதமிருதம் திரவசமுக்தம் பிபத பாகவதம் ரஸ்மாலயம் மகோரோ ரசிகா புவிவா புகா நைமிஷே நிமிஷே சதிரேஷே சௌனகாது சத்ரம் சுரகாய லோகாய சஹசிர சோமாச தத்தே கதாத்து முனிவ பிராப்த ஹூதூதாக்னே சத்கிருதம் சுதமாசனம் பிரபக்ஷிதமாந்தராத் ரிஷே உச்சுத்தய குல புராணி சேத்திஹாசானி சானக ஆக்கியத்தனுபதீத்தானி சர்மசாஸ்திராணி யான்வித்தியானி விதிதாம் சிரஷ்டு பகமனம் பாதராயண அனைச்ச முனைய சூத பராபர விது விது வித்தம் தௌசமிய தத்ஸ்ரவ தத்தஸ்தமதனுங்கராத் புருஷினச்ச சிஷ்யஸ்ய குருமே குயமேப்பிதஹ தத்ர தத்த தசாயுஷ்மானே பவதா யத் விரீஷதம் பும்சா மேகாந்ததம் ஸ்திரியத்தன சம்சோதமரசி பிராணலபாஸ்மின கல்ஸ்னுகேஜன மந்தாசுபந்த மந்த மந்தமாகே உபதிரதா விருண புருகாணே ஸ்ருத்மானி விபாகஷ அத்த சாதுவேத சார சமுதிரே தம் மனிஷே அபிரணம் சிரதான நயனாத் சம்பிரசித்த சுத்தம் ஜானாசி பதனம் தே பகவான் சாத்து தாம் பஜி தீபசே பாசுதேவ சாது சச்சகிரசயா தன் சுருஷமண சண சனதன சபதர்பதான் சிமாஜ வாஜ ஆபன்னம் சம்ஸ்திருதி குஹராம் எந்நாம விபஸ்வகிரணாம் தத் சத்து விமச்சதி திவேதி ஸ்வயம் பயம் ஏத்பாத சம்சய சுத முனய பிராசமாயனா சத்ய பிரச்சன கூபா பகவாத் பண்டசுல கொட்டே கர்மண சுத்தி கமசுடி கலிவல் மலாபம் தச்ச கிரமந்திரணே பரிகீதானி சூரபி குருணம் சிரதான கலா யதாகரே தினவதார கதாசுப லீலாதித்த சௌரீஸ்வராத்மமாயா பயம் திரம்பித்தனமுத்தம சுலோக்தகணே ஈஸ்வரன் சாது சாது பதவித கிருத்மன கிருபேண ச ராமேண கேசப அதிமர்த்தனி பவன குணகபட மானுஷ கலி மாகத்தாகிய சத்ரின் வைஷ்ணவ வயம் ஆசீனத்திரிக சத்ரன கதையம் சஞ்சன மாரே தோம் நசம் தர்சித்து தாத்ரா துஷ்தரம் நிதி தர்சதாம் கலி சத்யரம் பும்சகரணதாரே வாரம் குரும் யோகஸ்ரே கிருஷ்ணே பிரம்மணே தரமரமணி சோம காஷ்டமதுனிப்யேதே தர்மகம் சரணம் கத ஹரி ஓம் தசஸ்ரீமத் பாகவதி மகாபுராணே ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முரரே ஏனா